கசும்பிக்கங்கே கண்ணத்தமிக்கா வெவ்வே கசும்பிக்கங்கே அண்ணந்தேம்பா வெவ்வே கசும்பிக்கங்கே நம்முங்கோரே.